0: கடவுள அண்டித்தனை
1: மாடதோ கீரணி மதிலோ தாகமே சிலிபி முத்து கை சினுக்கு தேனை கை கசி கசி க